0: பரிகார படந்தவள் வந்து தஹசீல்தார் சஞ்சனா அறிச்சுட்டித்து ஜில்லாதிகாரி ஜில்லாடளித்த ஜில்லா பஞ்சாயத்தி பொம்மக்கட பிஞ்ச மக்கட விரோதி இலாக்கை ஜில்லா கானூனு சேவைகள பிராதிகார பெரிய நாகரிகங்கட சபலீகரண இலாக்கர ஆதனில் தீர்காயுஷ்யத யுக சுதீர்க ஜீவனக்காகி ஜீவன கிரமகள மறுச்சிந்தனை அண்ணுவ கோஷவாக்கியத்தோட விஸ்வ ஹிரிய நாகரிகங்கட தின இதே அக்டோபர் ஒந்தங்கு போலாக்க 10:30 மடிக்கேரி சிசு கல்யாண சம்ஸ்தையில் நடப்பா. கொடவட குலதேவி அவ்வ காவேரி அக்டோபர் 17 உருளு 7:50 சரியாய்த்து தீர்த்த ரூபிணியாய்த்து காம்பிச்சுட்டவா. தொலையாறு சங்கராந்திர தீர்த்தோபத்திர மாறிப்பத்து இதே நாளங்க 27 நாராச்சு 8:45 பாகமண்டலத்திர வகண்டேஸ்வர திருக்கேல் 10:00 அக்கிடுவா. பப்பத்திங்க 5 போலாக்க 10:35 ஆக்ஞாமூர்த்தா 11:35 அக்ஷய பாத்திரை அந்தே வைப்பத்து 6:03 பண்டார புட்டி வெப்ப காரவாறு நடப்பாந்து அரஞ்சித்து. ஜில்லில் நெல்லுபொழைக்கு பெங்கி ரோக கண்டு வந்தித்து தட ஆய்த்து நாட்டி மாடுன பின்ன ஏற யூரிய இட்ட பேலில் இக்காயில கண்டு வந்துண்டு. சோமர்பேட்டை தாலூக்கு சகாயக கிருஷி நிர்தேசக கே பி வீரண இதன அறிச்சுட்டித்து இல்லிக்கு சுத்தி சமாச்சார தந்தத்து.
1: சுத்தி சமாச்சார கேளுதிரி பிராயோஜகரு இந்தியாஸ் லீடிங் டெவலப்பர்ஸ் சன் சிட்டி.
2: ಆಕಾಶವಾಣಿ ಮಡಿಕೇರಿ, ಸಮಯ 7:34. ಇನ್ನು ಮುಂದೆ ಪ್ರಕಟಣೆಗಳು, ನಂತರ ಕನ್ನಡದಲ್ಲಿ ವಾರ್ತಾ ಪ್ರಸಾರ ಬೆಂಗಳೂರು ಕೇಂದ್ರದಿಂದ.
3: ಪ್ರತಿ ಸೋಮವಾರ, ಬುಧವಾರ ಹಾಗೂ ಶನಿವಾರ ರಾಜ್ಯವ್ಯಾಪಿ ಪ್ರಸಾರದಲ್ಲಿ ಬೆಳಗ್ಗೆ 8:30 ಎಫ್ಎಂ ರೈನ್ಬೋ 101.3 ಮೆಗಾಹರ್ಟ್ಸ್ ನಲ್ಲಿ ಬೆಳಗ್ಗೆ 8:55 ಆಕಾಶವಾಣಿ ಬೆಂಗಳೂರು ವಿವಿಧ ಭಾರತಿ 102.9 ಎಫ್ಎಂ ನಲ್ಲಿ ಬೆಳಗ್ಗೆ 7:45 ಪ್ರಸಾರವಾಗಲಿದೆ ಆಯುಷ್ ವಾಣಿ. ಈ ಕಾರ್ಯಕ್ರಮದ ಪ್ರಾಯೋಜಕರು ರಾಷ್ಟ್ರೀಯ ಆಯುಷ್ ಅಭಿಯಾನ, ಆಯುಷ್ ಇಲಾಖೆ, ಕರ್ನಾಟಕ ಸರ್ಕಾರ.